0: ஓ சரி சரி, நான் மறந்து போச்சடி. லாச்சி, டா கொஞ்சம் நெய்ய கீழே வீந்துருச்சு, கொஞ்சம் பார்த்து தான் வரணுன்ட்டியா?
1: சரி பாட்டி.
0: ஆனந்தம் வந்துட்டேன்னு தோணுது, தோ அவனை பார்த்து வரே. முத்து, சாம்பார் வரவே கொட்டி இடலி ஒரு 5 நிமிஷம் கழிஞ்ச கீழே இறக்கி வச்சுட்டு நீ வாட்டியா? வாப்பில நெய்ய நல்ல சூடா ஆகி வரேன், கொஞ்சம் நேரம் கூட ஆகும். நான் வந்தது அப்புறம் அதுலேக்கு பூந்திய போடலாம், கேட்டியா?
1: ஆ பாட்டி.
0: சுபு, டா சுபு.
2: ஆ பாட்டி.
0: இங்க நடக்கும்போது பார்த்து போனட்டியா? நெய்ய கீழே விழுந்திருக்க.
2: சரி பாட்டி.
0: ஆனந்தா, கண்ணா.
3: ஆ பாட்டி.
0: என் ராசா. கண்ணா, எத்தனை நாளாச்சுடா உன்னை பார்த்துட்டு.
3: ஆ பாட்டி.
0: லட்சுமி, உன்னை பற்றி தான் ஒரே பேச்சுடா. வந்து பயணம் எல்லாம் நல்லா இருந்ததா?
4: ஆமா பாட்டி, இந்த காலையில ட்ரெயின்ல தான் வந்தேன்.
0: பெரிய படிப்பு எல்லாம் அங்கே முடிச்சு வேலையும் கிடைச்சிட்டு லட்சுமி சொன்னது.
4: எல்லாம் கடவுளுடையும் பெரியவருடையும் உங்களுடையும் ஆசீர்வாதம் தானே?
0: எல்லாம் நிஜம். எப்பவுமே அவர் உன் கூட இருக்கடா ராசா. லட்சுமி, முத்து, அனந்தன் ஒரு ஸ்ட்ராங் காஃபி போட்டு கொண்டு வா. சர்க்கரை கொஞ்சம் போதுன்ட்டியா?
1: சரி பாட்டி, இதோ வர்றேன்.
0: அனந்தா, கண்ணா ஒன்னு சொல்லட்டுமா?
4: சொல்லு பாட்டி.
0: முன்பு சொன்னது தானே, ஆனாலும் ஒரு வாட்டி கூடி, தாயில்லாத வளர்ந்த பொண்ணு என் லாச்சி, உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயத்திலே நிஜமான சம்மதம் தானே? சொல்லடா கண்ணா.
4: என்ன பாட்டி, இந்த மாதிரி பேச்செல்லாம் வேணாம். அப்படி ஒன்னும் சொல்லக்கூடாது. ஒன்னு மட்டும் தான் சொல்றது, லட்சுமி என் பொண்ணுதா, போதுமா?
0: போடா, போதும், அது போதும், அது மட்டும் தான் போதும். எல்லாச்சி ரொம்ப கொடுத்து வச்சவள்.
1: ஏடே பாட்டி, அம்மா வந்ததுக்கு அப்புறம் பூந்திய போடுறாட்டியா? அண்ணா அது டக்கர்.
4: என்னாச்சு சுபு, சொல்லடா சீக்கிரம்.
2: கீழே வீட்டு நெய் தான் சந்திச்சதாண்ணா. லாச்சி அண்ணன் காஃபி கொண்டு வரும்போது காலையை தண்ணி வார்ப்பில் இருக்கிற சூடான நெய்யில் தமிழ்ந்து கையை குத்துதான் வீண்டது.
4: ஓ கடவுளே,
0: என்னோட அவசரம் தான், நான் அப்பவே சொன்னதில்லையா? பார்த்து போனும், பார்த்து போகணும். கடவுளே,
4: யார் லட்சுமியா தொட வேணாம். சுப்பு,
2: போனா
4: கொஞ்சம் தேன் கொண்டு வாடா, ஒரு முழு சேலையும். ஐயோ, அறிவு கட்டானே, லட்சுமியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேணாமா? அதுக்காக எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு சேலை வேணும், நம்ம கையால் அவளை பிடிக்க முடியாது. அதுல போட்டுதான் அவளை கொண்டு போனோம், தெரிஞ்சுதா?
2: சரி
4: சரி, போ. சேது, சேது, அழாதடா, கவலைப்படாத, நான் இருக்குல்ல. சேது, ஒன்னும் வரப்போகதில்லை உனக்கு, நான் இருக்கலே.
0: தெரியும்

0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுதான்.
1: இது செய்து நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவத்துக்கு நான் கூட இழிக்க முடியாதுன்னு மனசு சொல்லுது. ஆனா